வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் மதிலைகளில் நாட்டுக்கும்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. சரி, வணக்கமாக நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் இதோ சக்தியை போற்றும் இந்த பாடலில் நாம் உங்களுக்கு தருகின்றோம்.

அம்பர்லி, இன்றைக்கு நாடக்கிழமை மே மாதம் 31ஆம் தேதி. இன்றைக்கு அன்னையர் தினம். எனவே அனைவருக்கும் இனிய அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள். உலகிலேயே எந்த உறவாலும் ஈடு செய்ய முடியாத ஓர் உறவு என்றால் அது அம்மா என்ற உறவுதான். இன்று அன்னையர் தினத்தை முன்னிட்டு அனைத்து தாய்மார்களுக்கும் எங்கள் இதயங்கள் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு குழந்தை முதலில் உச்சரிக்கும் வார்த்தை அம்மா. அந்த ஒரு வார்த்தையில் அன்பும் பாசமும் அரவணைப்பும் தியாகமும் நிறைந்திருக்கிறது. நம் வெற்றிகளுக்கு பின்னால் அமைதியாக நின்று நின்மை ஊக்குவிப்பவர் அம்மா. நம் கண்ணீரை துடித்து நம் சிரிப்பை காண வாழ்பவர் அம்மா.

இன்றுக்கு உங்கள் அம்மாவுடன் நேரம் செலவு இடங்கள். அவரிடம் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை அவர்களின் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும். அவர்கள் உடலால் நம்முடன் இல்லாவிட்டாலும் அவர்கள் கொடுத்த அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றும் நம் இதயங்களில் வாட்டுகொண்டே இருக்கும்.

ஒரு தாய் தனது குழந்தைக்காக எத்தனை கனவுகளை தியாகம் செய்கிறார் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. குழந்தையின் முதல் அடியில் மகிழ்ச்சி அடைவதும், முதல் வெற்றியில் பெருமைப்படுவதும், முதல் தோல்வியில் ஆறுதல் அளிப்பதும் ஒரு தாய்தான். குழந்தை நோய்வாய்ப்பட்டால் தூக்கத்தை மறந்து கவனிப்பவர் அம்மா. குழந்தை சிரித்தால் உலகையே வென்ற மகிழ்ச்சியை உணர்பவர் அம்மா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்தும் இதயம் அம்மாவின் இதயம்.

இன்றைக்கு ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். உங்கள் வெற்றிகளின் பின்னால் அமைதியாக நின்று உங்களுக்காக பிரார்த்தித்த ஒரு சக்தி இருந்தால் அது உங்கள் தாய்தான். நாம் எவ்வளவு பெரியவர்களாக வளர்ந்தாலும் அம்மாவின் கண்களில் நாம் என்றும் குழந்தைகள்தான். இன்றைக்கு உங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓர் மலர் கொடுங்கள், ஓர் அன்பான அணைப்பு கொடுங்கள், அல்லது உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அந்த சில வார்த்தைகள் அவர்களுக்கு உலகிலேயே மிகப்பெரிய பரிசாக இருக்கும்.

இன்றைக்கு பலருக்கு அன்னையர் தினம் இனிய நினைவுகளையும் சிலருக்கு ஏக்கத்தையும் தரலாம். தங்கள் தாயை இழந்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் பிரார்த்தனைகளும். தாயின் அன்பு அடியாது. அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மதிப்புகள், அன்பு, கருணை ஆகியவை நம் வாழ்க்கையில் என்றும் வாழ்கின்றன. கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாததால் தாயே ஒரு வாக்கினார் என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு தாயின் அன்பு தெய்வீகமானது.

ஆமாம், இந்த அன்னையர் தினம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வருகிறது. ஆனால் உண்மையில் பார்த்தால் தாயை நம்பி கொண்டாட ஒரு நாள் மட்டும் போதுமா? நம்மை 10 மாதம் சுமந்து வாழ்நாள் முழுவதும் அன்பால் சுமக்கும் தாயை நினைவு கூர்வது ஒரு நாளுக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு காலையிலும் நம் விடுக்கும் போது, நம் வெற்றிகளில் மகிழும் போது, சிரமங்களில் துணை நிற்கும் போது, அந்த நிமிடங்கள் அனைத்தும் தாயை நினைவு கூற வேண்டிய தருணங்களை.

அன்னையர் தினம் என்பது ஒரு நினைவூட்டல் மட்டுமே. ஆனால் தாய்க்கு நன்றி சொல்வதும் அவரை மதிப்பதும் அவருடன் நேரம் செலவிடுவதும் அவருடைய அன்பை உணர்த்துவதும் ஒவ்வொரு நாளும் நினைப்பெற வேண்டும். இன்றைக்கு உங்கள் அம்மாவிடம் ஒரு அன்பான வார்த்தை பேசுங்கள், நாளையும் பேசுங்கள், அடுத்த வாரமும் பேசுங்கள். ஏனெனில் தாயின் அன்பிற்கு ஒரு நாள் இல்லை, அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஓர் ஆசீர்வாதம்.

ஒரு தாயின் அன்பு ஒரு நாளில் தொடங்கி ஒரு நாளில் முடியவில்லை. நாம் பிறந்த நாளிலிருந்து அவர் கடைசி மூச்சு வரை சில நேரங்களில் அதற்கு பிறகும் அவரது ஆசீர்வாதம் நம்மோடு பயணிக்கிறது. நாம் சின்ன வயதில் நடந்தபோது கையை பிடித்து நடத்தி கற்றுக் கொடுப்பவர் அம்மா. நாம் விழுந்தபோது உடலில் ஓடி வந்து தூக்கி நிறுத்தியவர் அம்மா. நமக்காக தனது தூக்கத்தை ஆசைகளை சந்தோஷங்களை கூட தியாகம் செய்தவர் அம்மா.

இன்றைக்கு உங்கள் மனதில் ஏக்கம் இருக்கலாம், ஆனால் உங்கள் தாய் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பண்புகள், அன்பு, கருணை, மணி, மனித நெய்யம் ஆகியவை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வாழ்கின்றன. அவர்கள் நம்முடன் இல்லாவிட்டாலும் அவர்களின் நினைவுகளும் ஆசிர்வாதங்களும் நம் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்கும்.

அந்தர்களின் அமடித்து வந்த இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: रेडियो मॉरिशस
1: 819 किलोहर्ट्ज़ पर ये है रेडियो मॉरिशस।
0: रेडियो मॉरिशस,
1: रेडियो मॉरिशस।
2: இசை அருவி கலையோடு கலையோடு கலையோடு
3: பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளம் கனிந்த இனிய இரவு வணக்கம். 819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியாலைகளில் உங்களுக்காக இசை அருவி என்ற நிகழ்ச்சி 7 மணி முதல் 7:30 மணி வரை ஒளிபரப்பாகின்றது. நான் உங்களுடைய அறிவிப்பாளி கலைதான் மொழிகிறேன். சரி, வழக்கம் போல நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு பக்தி பாடலை உங்களுக்காக வழங்குகின்றோம்.

இது உங்களுக்காக இன்றைய சிந்தனை. வாழ்க்கை எப்போதும் நாம் நினைப்பது போல இருக்காது. நேரங்களில் மகிழ்ச்சி வரும், சில நேரங்களில் சோதனைகளும் வரும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதே உண்மையான வலிமை. மழை பெய்த பிறகே வானில் தோன்றுவது போல கஷ்டங்களுக்கு பிறகே வாழ்க்கையின் இனிமை புரியும். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அறிவி என்ற நிகழ்ச்சி. நான் உங்களுடைய அறிவிப்பாளிகளை தான் மொழிகிறேன்.

கர்த்தர் நம்மை மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்மை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமது கனவுகளை அடைய பொறுமையுடன் விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டும். இன்று செய்யும் சிறிய முயற்சிகளே நாளைய பெரிய வெற்றிகளாக மாறும். யாரையும் பார்த்து பொறாமைப்படாமல் நம்முடைய பாதையில் நம்பிக்கையுடன் பணியாற்றுவோம். ஆம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அருவி என்ற நிகழ்ச்சி. இசை அருவி நேயர்களே, இத்தோடு எமது இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கத்தை கூறி விடை பெறுபவள் உங்கள் அறிவிப்பாளி கலை.